புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது எதிர் நீச்சல். திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடலை கேட்கலாம்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவி

தொடர்ந்து மின்சார கனவு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், சுஜாதா ஆகியோர் பாடிய பாடலை கேட்கலாம்.

நேர்களுக்கு வணக்கம். சென்னை வானொலி சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 21 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 தேதி திங்கட்கிழமை. விடிந்த இன்றைய காலை பொழுது அனைவருக்கும் நல்லதை வழங்கட்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: into parts of the Persian Gulf. Ships that move towards the strait from either side and enter this area will face sanctions, the Iranian state media reported. Rezai said that traffic through the Strait of Hormuz has dropped sharply since Iran closed the waterway and that only 7 to 8 ships carrying essential goods for Iran are now transiting compared with more than 100 ships before. In badminton, Indian pair of Sattvic Sairaj Ranki Reddy and Chirag Shetty clinched the men's doubles title at the China Masters in Shenzhen yesterday. The Indian duo defeated China's He Jiting and Ren Jiangyu 11-21, 21-13, 21-17 in the summit clash to secure India's first ever title at the China Masters. The victory marks the duo's second title of the season. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நாம் இப்பொழுது கேட்கவிருப்பது தேனிசை. முதலாவதாக டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் ஆகியோரின் குரல்களில்
2: வெற்றி எல்லாம் தருவான்.

தேனிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வழங்குவது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. தொடர்ந்து அம்மன் பாடலை கேட்கலாம். டி கே கலாவின் குரலில்

தேனிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வழங்குவது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. மகாநதி சோபனாவின் குரலில் மகாலட்சுமியை துதித்து பாடல்.

0: தேனிசையில் அடுத்ததாக ஒழிக்க வருவது வி. நடராஜ முதலியாரின் குரலில்.
1: நம் ஜீவனை கொடுத்து நம் ஜீவனை மீட்டார்.

0: எல்லாம் முடிந்தது என்றார் முடிவில்லாதவர்.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் கேட்கவிருப்பது எஸ் எம் யூசுப் குரலில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்களை இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு, விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லி பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர், கார்த்திக் ஞானேஸ்வர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:35 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, சாந்தலா சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், கீதாமிரதம் நிறைவு பகுதி, ஸ்லோகங்கள் வழங்குபவர் கே பார்கவராம் அவர்கள், விளக்கமளிப்பவர் வி சாய் ஸ்வரூப் அவர்கள். 7:45 திரையிசை, 7:50 செய்தி கதம்பம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
3: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன், நீ எப்ப வந்த?
2: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
3: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு, இப்ப என்ன அதுக்கு?
2: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது? நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்? அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
3: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
2: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
4: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா?
3: இல்லையே.
2: அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?

0: அதுதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரையிசையில் தொடர்ந்து ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலிப்பது ரட்சகன் திரைப்பட பாடல்.

0: 101 MHz FM கோல்டில் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். மீண்டும் திரை இசை பாடல்களை காலை 8:30 திரைகானத்தில் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க வருவது திரைகானம். முதலில் சின்மயி பாடியுள்ள பாடல் ஒலிப்பது வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
3: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த் சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश ठेर.
4: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

திரைக்கனத்தில் தொடர்ந்து ஓடிக்கும் பாடலின் திரைப்படம் தலைவா. பாடலை பாடியுள்ளவர்கள் ஜி வி பிரகாஷ், சைந்தவி. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:43.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஒலிப்பது தொடரி திரைப்பட பாடல்.

0: நேர்கள் கேட்டு ரசித்தது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிய திரை கானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை. திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். சுகுணமுலே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சக்கரவாகம், ரூபக தாளம்,

நேரம் 9:15. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து சாட்டிலேனி குருகுக, பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ரு சாப்பு தாளம், தஞ்சை பொன்னையா பிள்ளை கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி எஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

மனதிற்கினிய பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் ஹரிஹரன் ஹரிணி குரல்களில் ஒலிப்பது இந்தியன் திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு. இனி கேட்கலாம் காதல் தேசம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஓ எஸ் அருண் பாடிய பாடலை. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:46.

0: பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனிநபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் ஹரிஹரன் சுஜாதா குரல்களில் அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: நேரம் 11:23:30. நூறு புள்ளி 1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர் சங்கர் மகாதேவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: செயல்,
1: நோயின் தன்மை, நோய் வந்த காரணத்தின் தன்மை, நோய் தீர்வதற்கான மருத்துவத்தின் தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து பொருந்துமாறு மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 948 அதிகாரம் மருந்து.
0: நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்.
1: நோயின் தன்மை, நோய் வந்த காரணத்தின் தன்மை, நோய் தீர்வதற்கான மருத்துவத்தின் தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து பொருந்துமாறு மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 948 அதிகாரம் மருந்து.
2: வாழ்க்கைக்கு வழிகாட்டிய குறளமுதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். கார்த்திக் ஞானேஸ்வர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை

4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, சாந்தலா சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பரூர் MK அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், கீதாமிரதம் நிறைவு பகுதி இடம்பெறும். ஸ்லோகங்கள் வழங்குபவர் கே பார்கவராம் அவர்கள், விளக்கம் அளிப்பவர் வி சாய் ஸ்வரூப் அவர்கள். 7:45 திரையிசை, 7:50 செய்தி கதம்பம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை 100.1 MHz FM கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: Communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 12:18:30. நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியுள்ள பாடலை கேட்கலாம். குங்குமம் திரைப்படத்திலிருந்து.

100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் பாசமலர். திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரையிசை பாடல்கள் பிற்பகல் 2:30.

மெல்லிசையில் அடுத்து சீர்காழி டாக்டர் ஜி சிவசிதம்பரம் பாடிய பாடலை இயற்றியவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம். இசையமைத்தவர் குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன்.

0: ஆயிரம் வளர்த்தது
1: மெல்லிசையின் நிறைவாக ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைப்பில் எஸ் தண்டபாணி எஸ் ஞானம் ஆகியோர் பாடிய பாடலை இயற்றியவர் மா கி சிவானந்தம்.

அடுத்து கோதண்ட மண்டிததரம் ஸ்லோகம், தொடர்ந்து ராமா தயஜூடவே பத்ராச்சல ராமதாஸ் கீர்த்தனை.

0: கருவாய் கிடந்து விருத்தம் தொடர்ந்து தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை. கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்.
1: கருவாய் கிடந்தும்

இசை மலரில் இதுவரை கார்த்திக் ஞானேஸ்வர் அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து நித்யஸ்ரீ பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலி

0: ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரையானத்தில் நிறைவாக ஒலிக்க ஏற்கும் குரல் சங்கர் மகாதேவன், உனக்கும் எனக்கும் திரைப்படத்திற்காக.

0: तो इसी के साथ श्रोताओं अब समय हो चला है कार्यक्रम को यहीं समाप्त करने का। नमस्कार।
1: ஆகாஷ்வாணி நேரம் 5 மணி. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் சாந்தல சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் சாமி நின்னே, கரூர் தேவுடு ஐயர் ஏற்றிய வர்ணம் ஸ்ரீராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் சாந்தலா சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் நிறைவாக கலிகியுண்டே கதா, தியாகராஜர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ஆதி தாளம்.

0: Together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நிகழ்ச்சி நிரல் இன்று இரவு 7:10 இளைய பாரதம் கீதாமிருதம் நிறைவு பகுதி. ஸ்லோகங்கள் வழங்குபவர் கே பார்கவராம் அவர்கள், விளக்கம் அளிப்பவர் வி சாய் ஸ்வரூப் அவர்கள். 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவுக்கு பின் 12:10 முதல் காலை 5:54 மணி வரை தரைவழி ஒளிபரப்பு இராது. இந்நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆர் அண்ட் செயலி வழியே கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 3:10 இனிய ராகம் சதீஷ் வியாஸ் அவர்களின் சந்தூர் இசை, தொடர்ந்து சமேஷ் கோல்கர் அவர்களின் தப்லா இசை. அதிகாலை 4:10 பொங்குமங்கலம் பழைய வண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகேஸ்வர இசை, திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தமிழ். 9:00 அரங்க இசை சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். பிற்பகல் 1:10 இசைமலர் ஹேமா சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு, எம் ஸ்ரீகாந்த் வயலின், எஸ் சத்யநாராயண் மிருதங்கம். 5:00 அரங்கிசை பி அக்ஷய் அவர்களின் பாட்டு, அனுத்தம்மா முரளி அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 7:10 சிறுவர் சோலை பள்ளிக்கரணை டிஏவி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி 2:00. 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மான்தான், 10:10 விஷதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நமஸ்தே, ராதே கிருஷ்ணா. என் பேர் சாய் ஸ்வரூப்.
1: என் பேர் பார்கவராம்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பகவத்கீதாவோட சாராம்சத்தை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு இங்கே வந்திருக்கோம். இது வந்து எபிசோட் 2. போன எபிசோடில் பகவத்கீதாங்கிறது வந்து என்னது, அது வந்து ஒரு லைஃப் கைடு அப்படிங்கிறதுலாம் சொல்லிட்டு, பகவத்கீதா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே மகாபாரதத்தில் என்னெல்லாம் நடந்தது, ரெண்டு பக்கத்துலேருந்து யுத்த பூமியில் வந்து வந்தா, இவனை யுத்த பூமிக்கு வந்துட்டு அப்புறம் துரியோதனன் அங்கே பயந்தர், அதுக்கப்புறம் சங்கத்தை வந்து ஊதினா, அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனர் வந்து ஒரு குழப்பத்தில் இருந்தார், அவர் கிருஷ்ணரை குருவாக ஏற்றுண்டு, கிருஷ்ணரும் அதுக்கேற்ற மாதிரி அர்ஜுனரை வந்து சிஷ்யனாக ஏற்றுண்டு அவரோட குரு உபதேசத்தை அர்ஜுனருக்கு கொடுத்து, நீ உனோட தர்மத்தை படி இங்கே போரிடு, அதான் வந்து சரி அப்படிங்கிறத வந்து அர்ஜுனருக்கு வந்து சொல்லி, இப்போது இந்த எபிசோடில் விஸ்வரூப தர்ஷனத்தை அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் காமிக்க போகிறார். எல்லாருமே இந்த எபிசோடை நல்லா கவனமாக வந்து கேட்கணும் அப்படின்னு உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறோம்.

0: இவ்வளோ உபதேசத்தை வந்து உனக்கு பண்ணிட்டேன் அர்ஜுனா, இப்போது நான் உன்கிட்ட என்னை பற்றியே வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொல்லி கிருஷ்ணர் அவரை பற்றி இந்த இடத்துல அர்ஜுனர்கிட்ட புரிய வைக்க போகிறார்.
1: புத்திர் ஞானம் அசம்மோக க்ஷமா சத்யம் தமஷம சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சா பயமேவ ச அஹிம்சா சமதா துஷ்டிஸ் தபோ தானம் யசோ யச பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருத்தக் விதாஹ.
0: அர்ஜுனா நல்லா கவனி, புத்தியும் நானே, சித்தியும் நானே, தானமும் நானே, சத்தியம் நானே, தர்மம் நானே, சாந்தி நானே, அஹிம்சை நானே, பிரேமை நானே, ரகசியம் நானே, ஒரு ஒரு நொடியும் நானே, பெரும் பேர் புகழும் நானே, ஆத்மாவும் நானே, பரமாத்மாவும் நானே அர்ஜுனா அப்படின்னு இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட அவரை பற்றியே சொல்கிறார். இதெல்லாத்தையும் அர்ஜுனர் கேட்கும் போது அவரோட காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது. அவர் கண்ணிலேருந்து தாரதாரியாக கண்ணீர் வருது. அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார், கிருஷ்ணா நீ சொல்கிறத வச்சே எனக்கு புரியுது, நீ தான் பரமாத்மான்னு. நீ சொல்கிறது எல்லாமே என் காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ஒரு தகுதி, அந்த ஒரு அருகதை வந்து எனக்கு இருந்தால் உன்னோட அந்த விஸ்வரூபத்தை எனக்கு நீ வந்து காமிப்பியா, அந்த விஸ்வரூபம் அந்த விராட் ரூபத்தை அந்த தர்ஷனத்தை நீ வந்து எனக்கு கொடுப்பியா அப்படின்னு இந்த இடத்துல அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறார். ஒரு பக்தனோட கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி இப்போ கிருஷ்ணர் அவரோட அந்த விஸ்வரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கிறார்.
1: ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷஹ நானா விதானி திவ்யானி நானா வர்ணா கிருதீனி ச.
0: இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட காமிக்க ஆரம்பிக்கிறார் அவரோட விஸ்வரூபத்தை. அர்ஜுனா பார், எனக்குள்ளே இருக்கிற இந்த ஆயிரம் ரூபங்கள், ஆயிரம் வர்ணங்கள், ஆயிரம் முகங்கள் எல்லாத்தையும் நீ வந்து பார் அப்படின்னு அவரோட அந்த விஸ்வரூபத்தை வந்து இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஒரு ஒரு ரூபத்திலேருந்தும் வரக்கூடிய அந்த ஒரு தெய்வீகமான அந்த ஒரு ஒளி அர்ஜுனரோட கண் பார்வையை வந்து மறைக்கிறது, கண்ணை வந்து கூசுறது அவருக்கு. ஆனால் இதே சமயத்தில் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் இருந்துட்டு சஞ்சயன் பார்க்குறாரு, அந்த ஒரு விஸ்வரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு முதல் நொடியிலேருந்து அவர்னால் பார்க்க முடியுது. அப்போ நம்ம இந்த இடத்துல சஞ்சயன் எவ்வளோ பாகியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்துக்கணும். அங்கேருந்து சஞ்சயன் வந்து பார்க்குறார் இந்த விஸ்வரூபத்தை. அர்ஜுனர் அங்கே சரியாக அவர்னால் பார்க்க முடியல, ஆனால் பக்தனால் ஒரு தர்ஷனத்தை சரியாக பார்க்க முடியலன்னு கிருஷ்ணர் வந்து அதை கவனித்த உடனே கிருஷ்ணர் ஒரு தெய்வீக கண் பார்வையை அந்த இடத்துல அர்ஜுனருக்கு வந்து கொடுக்குறார். இப்போ அர்ஜுனர்னாலையும் தெளிவாக அந்த விஸ்வரூபத்தை வந்து பார்க்க முடியுது. ஆனால் அந்த விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அர்ஜுனர் வாயடைச்சு போயிட்டார். சஞ்சயன் அந்த விஸ்வரூபத்தை வந்து இப்போது அதை வர்ணிக்கிறார். அதை வந்து எப்படி வர்ணிக்கிறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம்.
1: அநேக வக்த்ர நயனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம்.
0: இப்போ அர்ஜுனர் அங்கே வந்து குருக்ஷேத்திர பூமியில் அந்த விஸ்வரூபத்தை வந்து பார்க்குறார். சஞ்சயன் அந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, அத்தனை ஆபரணங்களையும் போட்டுண்டு ஒரு அழகான ஒரு மாலையை வந்து போட்டுண்டு அத்தனை கைகள் எல்லா கைகள்லேயும் ஒரு ஒரு விதமான ஒரு ஆயுதத்தை மேல் நோக்கி பிடிச்சிண்டு அழகான கிரீடத்தோட ஒரு சுகந்தத்தோட அந்த விஸ்வரூபத்தை அங்கே அர்ஜுனருக்கு வந்து காமிக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல சஞ்சயன் சொல்கிறார். அர்ஜுனர் குருக்ஷேத்திர யுத்த பூமியில் திரும்ப திரும்ப அந்த விஸ்வரூபம் அந்த விராட் ரூபத்துக்கு அவரோட நமஸ்காரங்களை வந்து அங்கே கொடுக்குறார், நமஸ்காரம் பண்ணுறார். அந்த விஸ்வரூபம் கீழே பூமியிலேருந்து மேலே ஆகாயத்தையும் தாண்டி போகிற அளவுக்கு அவ்வளோ உயரமான ரூபம். குருக்ஷேத்திர யுத்த பூமியில் எங்கே பார்த்தாலும் அந்த விஸ்வரூபமாக தான் தெரியுது, அவ்வளோ பெரிய ஒரு ரூபம் அந்த விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபத்தை வந்து காமிக்கும் போது மேலே தேவலோகத்தில் பிரம்மலோகத்தில் அத்தனை எல்லா தேவர்கள் எல்லாருக்குமே வந்து ரிஷி முனி தபஸ்விகள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, வேதங்கள் சொல்லப்படுறது, நாதங்கள் பாடப்படுறது, அவ்வளோ தெய்வீகமான அந்த ஒரு சமயம் அந்த விஸ்வரூபத்தை பரமாத்மா காமிச்ச அந்த ஒரு சமயம். இந்தளவுக்கு ஒரு விஸ்வரூபம் இவ்வளோ அழகாக

0: இருக்கு. இவ்வளோ அழகான ஒரு விஸ்வரூபத்தை அர்ஜுனர் அங்கே யுத்த பூமியில் பார்த்துட்டே இருக்கார். திடீர்னு அந்த விஸ்வரூபத்தில் அவ்வளோ அழகான ரூபம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு உக்ரமான ஒரு ரூபம் அந்த விஸ்வரூபத்தில் பார்க்க முடியுது. ஒரு வாயிலேருந்து அணையாத தீ, ரெண்டு அசுர பற்களோட அந்த வாயிலேருந்து வர அந்த அணையாத தீக்குள்ளே இங்கே குருக்ஷேத்திர பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த அணையாத தீக்குள்ளே வந்து போகிறத வந்து அர்ஜுனர்னால் பார்க்க முடியுது. ஒருத்தர் மட்டும் ரெண்டு அசுர பற்களுக்கு நடுவில் மாட்டின்னு இருக்கிறதையும் அர்ஜுனர்னால் பார்க்க முடியுது. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா அவர் தான் பீஷ்மாச்சாரியர். பீஷ்மாச்சாரியருக்கு இச்சா மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு வரம் இருந்தது. அதாவது அவருக்கு எப்போ தோன்றுறதோ அப்போ தான் அந்த உடல்லேருந்து அந்த ஆத்மா பிரியும், அந்த மாதிரியே ஒரு வரம் அவருக்கு வந்து இருந்தது. அந்த இடத்துல ஏன் ரெண்டு அசுர பற்களுக்கு நடுவில் மாட்டின்னு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சதுன்னா, அவர் கிட்டத்தட்ட 58 நாள் அம்பு படுக்கையில் வந்து படுத்துட்டு அவரோட கர்மா எல்லாத்தையும் வந்து அவர் வந்து போக்கின்னு இருந்தார். அப்போ தான் நமக்கு வந்து இன்னொரு ஒரு பொக்கிஷம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து கிடைச்சிது. பீஷ்மாச்சாரியர் அதை பரமாத்மாவை பார்த்துட்டு சொன்னார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை. அதனால அவர் வந்து அம்பு படுக்கையில் 58 நாள் படுத்துட்டு இச்சா மரணம் வரத்தோட அவர் உத்தராயண புண்ணிய காலத்துக்காக அவர் வந்து காத்துட்டு இருந்தனால அந்த ஒரு காரணங்கள்னால அவர் அந்த ரெண்டு அசுர பற்களுக்கு நடுவில் மாட்டின் இருந்தார். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அர்ஜுனருக்கு திரும்ப அந்த பயம் வருது. அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறார், கிருஷ்ணா இவ்வளோ நேரமாக நீ வந்து உன்னோட அந்த அழகான திவ்ய ரூபம் அந்த விஸ்வரூபத்தை வந்து நீ காமிச்சிருந்தியே, இப்போ ஏன் இந்த ஒரு உக்ர ரூபத்தை நீ வந்து எனக்கு காமிக்கிற? இது வந்து எனக்கு ஒரு பயத்தை தான் திரும்ப கொடுக்குறது. நீ யாரு, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க இந்த மாதிரி ஒரு ரூபத்தில், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்ஜுனர் வந்து கேட்கும் போது, இப்போ கிருஷ்ணர் அந்த கேள்விகளுக்கு இந்த ஸ்லோகம் மூலியமாக விடையை வந்து கொடுக்குறார்.
1: ஸ்ரீ பகவானுவாச்ச காலோஸ்மி லோக க்ஷய கிருத் பிரவர்தோ லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்த ரிதே பித்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவஸ்திதா பிரச்சனீகேஷு யோதாஹ.
0: அர்ஜுனர் கேட்ட கேள்விகளுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்கிறார். அர்ஜுனா, நான் தான் காலன். இங்கே இப்போ வந்து நடக்க போகிறது எல்லாமே ஏற்கனவே நடந்தாச்சு. அதை வந்து திரும்ப உன்னை பயன்படுத்தி நான் வந்து அதை நடத்த போகிறேனே தவிர உனக்கு வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லை பயமோ எதுவுமே வேணாம். நீ வெறும் உன்னோட தர்மத்தை, உன்னோட டியூட்டியை அதை மட்டும் நீ வந்து கடைப்பிடி, அதுவே வந்து போகிறோம். இங்கே நீ வந்து விட போகிற எல்லா அம்புமே அந்த ஆத்மாவை வந்து காயப்படுத்தாது. அதனால் நீ வந்து தைரியமாக இரு அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ அர்ஜுனர் அதுக்கு திரும்ப சொல்கிறார், கிருஷ்ணா நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்து புரியுது, ஆனாலும் உன்னோட இந்த ரூபத்தை பார்க்கும் போது எனக்கு திரும்ப அந்த பயம்தான் வருது. நீ உன்னோட நாராயண ரூபத்தை, அந்த அழகான நாராயண ரூபத்தை வந்து எனக்கு காமிச்சிட்டு அப்புறமா என்னோட ரெண்டு கைகள் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணராகவே நீ வந்து உன்னோட தர்சனத்தை காமிப்பியா அப்படின்னு அர்ஜுனர் இந்த இடத்துல கேட்குறார். மீண்டும் ஒரு முறை அந்த பக்தனோட கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி அவரோட அந்த நாராயண ரூபத்தை அவர் வந்து காமிக்கிறார்.
1: கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி த்வாம் த்ரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே.
0: ஒரு அழகான கிரீட்டத்தோட ஒரு மாலையை வந்து போட்டுண்டு அவ்வளோ அழகான முகத்தில் நாலு கைகளோட அந்த நாலு கைகள்லையும் சங்கு சக்கர கதை பத்மம் இதோட ஒரு சுகந்தத்தோட அவ்வளோ அழகான அந்த நாராயண ரூபத்தை இந்த இடத்துல அர்ஜுனருக்கு பரமாத்மா வந்து காமிக்கிறார். அந்த தர்சனத்தை வந்து கொடுக்குறார். அந்த சதுர்புஜம் அந்த நாலு கைகளோட அந்த தர்சனத்தை கொடுக்கும் போது அர்ஜுனருக்கு திரும்ப ஒரு தைரியம் வருது. அதுக்கப்புறமா அர்ஜுனரோட நம்ம எல்லாரோடைய அந்த ரெண்டு கைகள் இருக்கக்கூடிய கிருஷ்ணராகவே அவர் திரும்ப மாறி வர்றார். இப்போது அர்ஜுனருக்கு அந்த ஒரு குழப்பமுங்கிறது இல்லை. அவர் இப்போது என்ன பண்ணணும், எது சரி எது தவறுங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுண்டு இருக்கார். கீழே விழுந்த அந்த காந்திவத்தை திரும்ப எடுத்து மாட்டிண்டு பிடிச்சிண்டு தைரியமாக அந்த கபித்வஜால ஏறி போரிடுறதுக்கு கம்பீரமாக தயாராக நிற்கிறார். பார்த்த சாரதியாக கிருஷ்ணரும் அந்த இடத்துல கபித்வஜால ஏறி உக்காடுற அந்த வெள்ளை குதிரைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒரு காட்சியை ஹஸ்தினாபுர

0: ராஜ்யத்தில் இருந்துட்டு பார்க்குற சஞ்சயன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இப்போ வரக்கூடிய இந்த ஸ்லோகாவை சொல்கிறார்.
1: யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவா நீதிர் மதிர் மம.
0: அதாவது எந்தெந்த இடத்துலலாம் இவா ரெண்டு பேரோட இந்த புகழ் பேசப்படுறதோ, எங்கெங்கெல்லாம் வந்து இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பூஜிக்கப்படுறதோ, அந்த எல்லா இடத்துலையுமே மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட அந்த ஆசீர்வாதம் இருக்கும், அவளுக்கு அவளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து இருக்கும், ஜெயம் தனம் எல்லாமே வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சஞ்சயன் சொல்கிறார். இன்றைக்கோட நிகழ்ச்சி அதே மாதிரி போன எபிசோட் மொத்தமாக ஓவராலாக வந்து என்னெல்லாம் லைஃப் லெசன்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது ஒரு தவறான ஒரு வழியில் நம்மளை கூட்டின்னு போகக்கூடாது. உதாரணத்துக்கு துரோணாச்சாரியர் அவர் வந்து அதர்மத்துக்கு துணையாக நிற்கிறார். அவர் ஒரு குருவாக, அவர் தான் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து குலகுரு, ஆனால் அவர் வந்து தர்மத்தை வந்து சொல்லித்தராமல் அவர் இந்த மாதிரி அதர்மத்துக்கு தன்னோட பையன் மேலே இருக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட், அதனால அவர் இங்கே நிற்கிறார் இல்லையா, இதுதான் தவறான ஒரு விஷயம். அவர் அவரோட பையன் அஸ்வத்தாமாக்கிட்ட இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வச்சு தர்மத்தோட பக்கத்தில் நிற்க வச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா கூட அஸ்வத்தாமா அந்த பக்கத்தில் இருந்தாலும் இவர் தர்மத்தை வந்து கடைபிடிச்சிருக்கலாம். இதில் துரோணாச்சாரியர் மேலேயும் தப்பு இருந்திருக்கு. அதனால் ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு கிடையாது, அது சரியாக இருக்கா இல்லை தவறாக இருக்கா அப்படிங்கிறது தான் அங்கே விஷயமே. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு சத்தியம் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே பண்ணிடவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த நொடியில் பண்ணுற சத்தியம் இருக்கும், ஆனால் நமக்கு அடுத்த நொடியே என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாது. இந்த இடத்துல பீஷ்மாச்சாரியர் அவர் முன்னாடி பண்ண ஒரு சத்தியம், அதனால அவர் இங்கே அதர்மத்துக்கு துணையா நிற்கிறார். முதல் வாட்டி அவர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ யுத்தம் ஜெயிச்சிருக்கார், எத்தனையோ யுத்தம் வந்து போயிருக்கார், ஆனால் அந்த அத்தனை யுத்தத்துலேயுமே தர்மத்துக்கு தர்மத்தோட பக்கத்தில் வந்து நின்று ஜெயிச்சது தான். ஒரு வாட்டி கூட அதர்மத்துக்கு அவர் வந்து துணையாக நின்னதே கிடையாது, இதுதான் முதல் வாட்டி. அதர்மத்துக்கு அவர் துணையாக நிற்கிறது ஏன்னா சத்தியம்னால. அவர் அந்த சத்தியத்தில் ஹஸ்தினாபுர ராஜ்யத்துக்கு நான் துணையாக நிற்பேன், ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை பண்ணுறவருக்கு துணையாக நிற்பேன், அதோட சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் வந்து சத்தியம் பண்ணார். ஆனால் இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஒரு சாம்ராஜ்யமே வந்து அழிஞ்சு போயிடுது. இந்த ஒரு யுத்தத்துக்கு அப்புறம் சகோதரர்கள் அத்தனை பேருமே இல்லை. அதே சமயத்தில் அந்த ராஜ்யமும் இப்போ வந்து அந்த ராஜ்யத்தை பண்ணியிருந்த திருதராஷ்டர் அவர்கிட்டயும் அந்த ராஜ்யம் இல்லை. அந்த ராஜ்யம் இப்போ முழுசாக பாண்டவர்களுக்கு வந்துடுது. அதனால் கடைசியில் இப்போ பார்த்தா பீஷ்மாச்சாரியார் பண்ண அந்த ஒரு சத்தியத்துக்கு அர்த்தமே இல்லை, அதே சமயத்தில் அவர் அந்த சத்தியத்தை காப்பாற்றவும் இல்லை. நம்ம இதுலேருந்து சத்தியம் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் ஒரு முடிவை ஒரு சரியான சமயத்தில் நம்ம வந்து பண்ணணும். அர்ஜுனர் அவரோட அவர் அந்த பீஷ்மாச்சாரியர் துரோணாச்சாரியர்லாம் அந்த பக்கத்தில் துணையாக நிற்கிறத பார்த்த உடனேயே அவர் மனசில் துக்கம் வருது. ஏன்னா இதில் கூட ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறது இருக்குது, ஆனால் அந்த அட்டாச்மெண்ட் அதுவும் வந்து அது ஒரு 50% இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அவர் அந்த தர்மத்தை, அவரோட சக்திரிய தர்மத்தை வந்து கடைபிடிக்காம அவர் போகணும், பரவாயில்ல போனால் பரவாயில்ல அப்படின்னு அவர் வந்து நினச்சதும் ஒரு தவறான ஒரு விஷயம்தான். அவர் இந்த இடத்துல அந்த அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அவரோட தர்மத்தை வந்து கடைபிடிக்கிற மாதிரி அவர் அங்கே போரிட்டுருக்கணும், அதுதான் சரி. அவர் நான் வந்து வனவாசத்துக்கு போகிறேன், நான் வந்து வனவாசத்தில் போயிட்டு அங்கே தபஸ் பண்ணி எப்படியாவது நான் வந்து இருந்துப்பேன் அப்படின்னு அவர் நினச்சது அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த இடத்துல அவர் போரிட்டு இருக்கிறது தான் சரி. அதை தான் கடைசியில் கிருஷ்ணரும் அதை வந்து புரிய வச்சார். அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான ஒரு சமயத்தில் கிருஷ்ணரை அவரோட குருவாக அர்ஜுனர் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி அந்த இடத்துல கிருஷ்ணருக்கு அவர் வந்து சரணாகதி ஆனது அந்த இடத்துல ஒரு சரியான விஷயம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, செல்ஃபிஷ்னஸ் சுயநலமாக இருக்கிறதுங்கிறது தப்பு. திருதராஷ்டர் அவர் அந்த போர் மகாபாரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த சொத்து, இந்த ராஜ்யம், இந்த எல்லாமே வந்து இருக்கணும், இந்த பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைச்சார். முதல்ல அவர் அவரை நினச்சிட்டு

அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தன்னோட பசங்க அத்தனை பேரையும் பற்றி வந்து நினச்சார். அதாவது இந்த இடத்துல அந்த எல்லாமே வந்து எனக்கு தான், என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து அந்த சுயநலமாக நினச்சது தவறான ஒரு விஷயம். அதே சமயத்தில் அவர் அவரோட ஆத்மாவை பற்றியும் அவர் எதுவும் நினைக்கல, அதுவும் ஒரு விதத்தில் தப்பு தான். பட் இதில் முக்கியமாக பார்த்தா செல்ஃபிஷ்னஸ் அதுதான் வந்து இருக்குது. அந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட், அந்த சொத்து, அது எல்லாத்தோடையும் அவருக்கு வந்து இருக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு தவறான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது. நம்ம பண்ணக்கூடிய அத்தனை விஷயமுமே சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து அப்படின்னு தான் நம்ம பண்ணணும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து பண்ணும் போது முதல்ல பரமாத்மா நம்மளை வந்து எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் போகிறதுக்கு விட மாட்டார், அந்த மாதிரி ஒரு யோசனையும் கொடுக்க மாட்டார். அதே சமயத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம பண்ணக்கூடிய அத்தனை விஷயமுமே சரியான ஒரு விஷயம், ஒரு சத்காரியமாக தான் வந்து இருக்கும். அந்த எல்லா விஷயமுமே ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சு அது எல்லாமே கிருஷ்ணருக்கு சமர்ப்பணமாக ஆகும். இந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு நம்மளோட ஆத்மா சுத்தி ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆத்மா மோட்சத்துக்கும் போகும். அந்த ஒரு குவாலிஃபிகேஷனுங்கிறது நம்மளோட ஆத்மாவுக்கு வரும். இந்த எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் இந்த எல்லா லெசன்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு நம்ம இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இந்த சமயத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எல்லாருமே பகவத்கீதா அப்படிங்கிறத எடுத்து படிக்க ஆரம்பிங்கோ. ஏன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், ஏதாவது ஒன்று இருக்குன்னா அந்த பகவத்கீதாவில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது அந்த குழப்பத்துக்கான, அந்த ஒரு பிரச்சனைக்கான அந்த ஒரு பதில், அந்த ஒரு விடைங்கிறது அங்கே இருக்கும். அட்லீஸ்ட் டெய்லி எல்லாரும் ஒரு ஒரு ஸ்லோகமாவது படித்து அதோட அர்த்தத்தையும் வந்து படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கிருஷ்ண மகாமந்திரத்தை மூணு வாட்டி ஜபிச்சு, அதாவது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, இதையும் இதை வந்து ஜபிச்சு இந்த லோகத்துக்கு இந்த உலகத்துக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி லோகா சமஸ்தா சுக்கினபவந்தோ இதையும் வந்து மூணு வாட்டி சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். எங்களோட சேர்ந்து இந்த மகா மந்திரத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஓம்.

இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி சேனலுக்கும், இதை இவ்வளோ நேரமாக கேட்டிருந்த ஆகாஷ்வாணி நேயர்களுக்கும், இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களோட குரு ஸ்ரீமதி மகாலட்சுமி வரப்பிரசாத் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ராதே கிருஷ்ணா.

புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் திவக்க வாழ்க.

என் பெயர் நந்தினி. நான் ராணிமேரி கல்லூரியில் இயற்பியல் துறையில் பயின்று வருகிறேன். இலக்கு இருந்தால் வெற்றி உறுதி என்ற தலைப்பில் இலக்கு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்று பேச வந்துள்ளேன். இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ்கிறோம், ஆனால் எல்லோரும் வாழ்க்கையை வாழ்கிறோமா? இதுதான் உண்மையான கேள்வி. காலை எழுந்ததும் அவசரம், பள்ளி கல்லூரி வேலை, மாலை வந்தா சோர்வு, இரவு வந்தா தூக்கம், நாளை என்ன அதே ஓட்டம். இது வாழ்க்கையா? இல்லை, இது பழக்கம். வாழ்க்கைன்னு சொன்னாலே ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். ஒரு நாள் மனிதன் தனியாக உட்கார்ந்து யோசிக்கின்றான், அந்த யோசனை தான் வாழ்க்கையை மாற்றும். நான் எதுவாக வாழ்கிறேன், என்ன செய்ய வந்தேன் இந்த உலகத்திற்கு? இந்த கேள்வி எல்லோருக்கும் வராது. ஆனால் வந்தால் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது. மரம் கூட காரணத்தோடு வாழுது, நிழல் தருது, கனி தருது. ஆனால் மனிதன் அவனுக்கு காரணமே தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் வாழ்றாங்க, ஆனால் நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத வாழ்க்கை வெளிச்சம் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அழும். அந்த அழுகைக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கை இலக்கை இல்லாமல் வாழ்றது. இலக்கு என்றால் பெரிய பதவி கிடைக்கணும்னா, பணம் சேர்க்கணும்னா, அப்படின்னு அர்த்தம் இல்லை. இலக்கு என்றால் நான் இப்படித்தான் வாழணும்னு மனசுக்குள்ள எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானம் இல்லாத வாழ்க்கை காற்றில் பறக்கும் இலை மாதிரி, எங்கே போகுதுன்னு தெரியாது, எதில் விழுணுதுன்னு தெரியாது. இங்க ஒரு சின்ன உண்மை, பல பேர் நினைப்பாங்க இப்போ இலக்கு வேண்டாம் பிறகு பார்த்துக்கலான்னு. ஆனா வாழ்க்கை பிறகுன்னு காத்திருக்காது, நேரம் போயிடும், வயசு கூடும், பொறுப்பு வரும், அப்போ இலக்கு தேட நேரம் இருக்காது. அதனால தான் இளமை காலத்திலேயே இந்த கேள்வி முக்கியம். மனிதன் ஏன் வாழ்கிறான்? சாப்பிடுவதற்கா? தூங்குவதற்கா? வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்து

அதே வேலையை செய்வதற்கா? இல்லை, மனிதன் வாழ்கிறது ஒரு நோக்கத்திற்காக, ஒரு இலக்குக்காக. நாம் எல்லோருமே காலை எழுந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறோம். ஆனால் அந்த வேலை நம் வாழ்க்கையோட இலக்கா? அல்ல. பழக்கமா? இதுதான் இன்றைய உலகத்தில் ரொம்ப பெரிய குழப்பம். இங்கத்தான் வாழ்க்கையின் அடித்தளம். ஒரு வீடு கட்டணும்னா முதலில் என்ன வேணும்? அழகான பெயிண்டா? இல்ல பெரிய டிவியா? இல்லை, அடித்தளம். அடித்தளம் சரியா இல்லைன்னா வீடு எவ்வளவு அழகாக இருந்தாலும் ஒரு நாள் விழுந்து போயிடும். அதே மாதிரி தான் மனித வாழ்க்கைக்கும் அடித்தளம். இலக்கு இல்லாத வாழ்க்கை மேலோட்டமா நடக்கிற வாழ்க்கை. இலக்கு உள்ள வாழ்க்கை உள்ளார்ந்த அர்த்தம் உள்ள வாழ்க்கை. இலக்கு வாழ்க்கைக்கு திசையை காட்டும். கடலில் போகிற கப்பலுக்கு காம்பஸ் இல்லை என்றால் என்ன ஆகும்? எங்கே போகும்னு தெரியாத அலைக்குள்ளேயே சுத்தும். அதே மாதிரி தான் இலக்கு இல்லாத மனிதன் படிக்கிறான், ஏனென்று தெரியாது. வேலை செய்கிறான், எதற்காக என்று தெரியாது. வாழ்கிறான், எப்படி என்று தெரியாது. ஆனால் இலக்கு இருந்தா நம்ம வாழ்க்கை ஒரு திசை கிடைக்கும். இலக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும். ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு சோர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு எதுக்காக இவ்வளவு கஷ்டம்னு தோணுதா? அது ஏன் தோணுது தெரியுமா? நம்ம மனசுக்கு நான் எதற்காக இதை செய்கிறேன் என்பதற்கு பதில் கிடைக்கவில்லை. இலக்கு இருந்தா கஷ்டம் கூட பொருள் உள்ளதா தெரியும். இலக்கு மனிதனை ஒழுங்குபடுத்தும். இலக்கு இருந்தா நேரம் மதிப்பு பெறும், வேலைக்கு முக்கியத்துவம் வரும், சோம்பல் குறையும். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்ற பழக்கம் மெல்ல மெல்ல குறையும். ஏனா நாளைக்கு இல்ல, என் இலக்கு இன்றே வேணும். இலக்கு இல்லாத வாழ்க்கை மெதுவான வீழ்ச்சி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இலக்கு இல்லாத வாழ்க்கை அப்படின்னா ஒரு நாள் வீழ்ச்சி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா தெரியாமே நம்ம தன்னம்பிக்கையை சாப்பிட ஆரம்பிக்கும். இதுதான் மெதுவான வீழ்ச்சி. இலக்கு வாழ்க்கைக்கு நிம்மதி தரும். வெற்றி வந்தா சந்தோஷம். ஆனா நிம்மதி, நிம்மதி எப்போ வரும் தெரியுமா? நான் என் இலக்குக்காக உண்மையாக முயற்சி செய்கிறேன்னு மனசுக்குள்ள சொல்லும் பாருங்க, அப்பதான் அந்த சந்தோஷமே வரும். அப்போ தோல்வி கூட ஒரு நிம்மதி இருக்கும். இலக்கு மனிதனை தனிசனமாக மாற்றும். ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் நினைவில் இருப்பாங்க. ஏன்? அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான இலக்கு இருந்தது. இலக்கு மனிதனை சாதாரணத்திலிருந்து சிறப்பாக மாற்றும். இலக்கு இல்லாத வாழ்க்கை. இலக்கு இல்லாதவன் என்ன செய்வான் தெரியுமா? பிறர் சொல்வதை கேட்பான், பிறர் வாழ்ற மாதிரி வாழ்வான், பிறர் கனவை நினைவேற்றுவான். ஆனால் இலக்கு உள்ளவன் தன் வாழ்க்கையை தான் வடிவமைப்பான். இலக்கு வாழ்க்கைக்கு தைரியம் தரும். சிக்கல் வரும்பொழுது இலக்கு இருந்தால் தான் நம் தைரியம் காட்டும். நான் இதை செய்யணும்னு உள்ளுக்குள்ள ஓசை வரும். இதுதான் இலக்கின் சக்தி. வாழ்க்கை என்பது வெறும் பிறப்பும் மரணம் இடையிலான காலம் மட்டும் இல்லை. அந்த காலத்தில் நான் எப்படி வாழ்கிறோம் என்பதற்காக வாழ்கிறோம் என்பதே முக்கியம். இலக்கு இல்லாத வாழ்க்கை திசை தெரியாத பயணத்தை போல இருக்கும். அதில் முன்னேற்றம் இருக்காது, திருப்தியும் இருக்காது. அதனால் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தெளிவான வாழ்க்கை இலக்கு அவசியம். இலக்கு என்றால் என்ன? பலர் நினைப்பது போல ஒரு நல்ல வேலை கிடைப்பது, அதிக சம்பளம் பெறுவது மட்டும் வாழ்க்கை இலக்கு அல்ல. உண்மையான இலக்கு என்பது நம் வாழ்க்கையில் யாராக மாற வேண்டும், நம் வாழ்க்கையில் பிறருக்கு என்ன பயன் தர வேண்டும், நம்மை நினைத்து சமூகம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது. இலக்கு மனிதனுக்கு திசையை தருகிறது, ஊக்கம் தருகிறது, ஒழுக்கத்தை கற்பிக்கிறது. கனவுகளின் முக்கியத்துவம். ஒவ்வொரு இலக்கும் ஒரு கனவில் இருந்து தான் உருவாகிறது. குழந்தை பருவத்தில் நாம் கண்ட கனவுகள் பின்னாளின் வாழ்க்கை இலக்குகளாக மாறுகின்றன. ஆனால் பயம், தோல்வி, சமூக அழுத்தம் இந்த கனவுகளை மிதிக்க முயற்சிக்கின்றன. கனவுகளை விட்டுவிடாமல் அவற்றை இலக்கிற்காக மாற்றுவதுதான் வெற்றியின் முதல் படி. என் வாழ்க்கையின் அடிப்படை இலக்கு என் வாழ்க்கையில் முதல் மற்றும் முக்கிய இலக்கு. ஒரு நல்ல மனிதராக வாழ்வது, நல்ல மனிதராக இருந்தால்தான் நல்ல மனம் அமைதியாக இருக்கும். நம் செயல்கள் பிறருக்கு நன்மை தரும், நம் வாழ்க்கை அர்த்தமடையும். பெரிய பதவி, பெரிய பணம் நல்ல மனித தன்மைக்கு மாற்றாக முடியாது. நல்ல மனிதராக வாழ்வது. நல்ல மனிதன் என்பவன் உண்மையை பேசுவான், பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டான், பிறர் வழியை உணர்வான், அவன் அகங்காரத்தை தவிப்பான், உதவி செய்ய தயங்க மாட்டான், அனைவரையும் சமமாக பார்ப்பான். இப்படிப்பட்ட வாழ்க்கையே உண்மையான வெற்றிக்கான வாழ்க்கை. சமூகத்திற்கு பயனுள்ள வாழ்க்கை. மனிதன் தனக்காக மட்டும் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை முழுமையடையாது. சமூகத்திற்கு அறிவால், உழைப்பால், நேர்மையால் பயன் தரும் வாழ்க்கையே மகத்தான வாழ்க்கை. ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் செய்த நல்ல செயல்கள் நினைவில் வாழ வேண்டும். கல்வியும் என் இலக்கும். கல்வி என்பது வேலை பெறுவதற்கான கருவி மட்டுமல்ல. கல்வி சிந்தனையை வளர்க்கிறது, சரி தவறு அறிய உதவுகிறது, தன்னம்பிக்கையை உருவாக்குகிறது.

0: இலக்கை அடைய கல்வியே என் முக்கிய ஆயுதம். கடின உழைப்பு. இலக்கு இருந்தால் மட்டும் போதாது, அதை அடைய தொடர்ச்சியான கடின உழைப்பு அவசியம். உழைப்பு இல்லாமல் கனவுகள் கனவாகவே இருக்கும், வெற்றி தொலைவில் இருக்கும். தினமும் சிறிய முயற்சிகள் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். ஒழுக்கமும் நேர்மையும். ஒழுக்கம் மனிதனின் அழகு, நேர்மை மனிதனின் அடையாளம். தவறான வழியில் வெற்றி பெற்றாலும் அது நிலைத்திருக்காது, நேர்மையான வழியில் மெதுவாக வந்த வெற்றியே நீண்ட காலம் நிலைத்திருக்கும். தோல்வி மற்றும் மன உறுதி. வாழ்க்கையில் தோல்வி தவிர்க்க முடியாது, ஆனால் தோல்வி என்பது முடிவல்ல. தோல்வி அனுபவம் தருகிறது, பாடம் கற்பிக்கிறது, மன உறுதியை வளர்க்கிறது. தோல்வியை கடந்து சென்றவனே உண்மையான வெற்றியாளர். பெற்றோர்களின் பங்கு. பெற்றோர் நம் வாழ்க்கையின் முதல் ஆசான்கள். அவர்களின் தியாகம், உழைப்பு, அன்பு இவை இல்லாமல் நம் இலக்குகள் உருவாகியிருக்காது. அவர்களை பெருமைப்படுத்துவதே என் வாழ்க்கையின் ஒரு முக்கிய இலக்கு. ஆசிரியர்களின் பங்கு. ஆசிரியர்கள் வெறும் பாடம் கற்பிப்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கை கற்பிப்பவர்கள், வழிகாட்டிகள், ஊக்கமளிப்பவர்கள். என் இலக்கை தெளிவாக காட்டியவர்கள் என் ஆசிரியர்களும். வாழ்க்கை என்பது ஒரு அரிய வாய்ப்பு. அந்த வாழ்ப்பை வீணாக்காமல் தெளிவான இலக்குடன் வாழ்வதே என் வாழ்க்கையின் நோக்கம். நல்ல மனிதராக, சமூகத்திற்கு பயனுள்ளதாக, நாட்டிற்கு பெருமை சேர்ப்பவனாக வாழ முயற்சிப்பதே என் வாழ்க்கையின் இலக்கு. என் உரையை பொறுமையாக கேட்டதற்கு என் மனமார்ந்த நன்றிகள்.
1: இனி விளம்பரங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026.

0: 6 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
2: நேயர்கள் நினைவிற்கு, இன்று 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444298600

0: நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: நேயர்கள் நினைவிற்கு, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442986003 மற்றும் 0442987355. திரை இசை பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, தாய்மொழியின் வேரை தேடி தமிழகம் வந்த மலேசிய மாணவர்கள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தர்மபுரி மாவட்டத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலான விவசாயம் குறித்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பண்ணை மகளிருக்கான மாற்று வாழ்வாதார பயிற்சி மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் ஏற்பாடுகளை செய்திருந்தது. வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் மா வெண்ணிலா வேளாண் சார்ந்த தொழில்களின் முக்கியத்துவம் பற்றியும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் தொழில்நுட்பங்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த பண்ணை மகளிருக்கு நிலக்கடலை விதைகள், எண்ணெய் பிழியும் இயந்திரம், மாவு மற்றும் மசாலா அரைக்கும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தும் முறை மற்றும் பராமரிப்பு குறித்த செயல் விளக்க பயிற்சியும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இதில் சுமார் 50 பண்ணை மகளிர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து விரிவான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் மா வெண்ணிலா தெரிவித்தார்.
4: வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.

0: இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அதன் மீது பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன. ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் குறைந்த பரப்பில் அதிக லாபம் ஈட்டும் வகையில் பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு ஆகியவற்றை இணைத்து செயல்படுத்தும் தொழில்நுட்பங்களை பற்றிய விழிப்புணர்வு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் தொகுப்பு செயல் விளக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. எண்ணெய் வித்துக்களான நிலக்கடலை, எள் மற்றும் பயறு வகைகளான உளுந்து மற்றும் பச்சை பயிர் ஆகியவற்றின் விளைச்சலை அதிகரிக்க விவசாயிகளின் வயல்களில் செயல் விளக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஆவணப்படுத்துதல் உதவிகளையும் வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படுத்தி வருகிறது. புதிய தொழில்நுட்ப திட்டங்களான ட்ரோன் தொழில்நுட்பம் பற்றிய விழிப்புணர்வு பயிற்சிகளையும் வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படுத்தி வருகிறது. பரம்பராக கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் இயற்கை விவசாய குழுக்களை உருவாக்கி சான்றிதழ் பெற உதவுகிறது. மேலும் திறன் மேம்பாட்டு மற்றும் வாழ்வாதார பயிற்சிகளையும் அளித்து வருகிறது. விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஊரக இளைஞர்களுக்கு காளான் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பற்றிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஸ்வச்சதா ஹி சேவா என்னும் மத்திய அரசின் தூய்மை இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் தேசிய தூய்மை விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் நடத்தி வருகிறது. இதன் மூலம் நெகிழி ஒழிப்பு மற்றும் பொது இடங்களை சுத்தம் செய்தல் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது.
1: தாய்மொழியின் வேரை தேடி தமிழகம் வந்த மலேசிய மாணவர்கள் குறித்தும், கடல் தாண்டியும் தமிழர்களை இணைக்கும் தாய்மொழி பற்று குறித்தும் சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன்தோன்றிய மூத்த மொழி என்ற சிறப்புக்குரியது நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடியதால் இன்று உலகம் முழுவதும் நம் தமிழ்ச் சொந்தங்கள் பரவி கிடக்கின்றனர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற கனியன் பூங்குன்றனாரின் வழியில் உலக மக்கள் அனைவரையுமே உறவினர்களாக பார்ப்பது தமிழ்ச் சமூகத்தின் தனிப்பெரும் சிறப்புகளில் ஒன்றாகும். தமிழ்ச் சமூகத்தின் மொழிப்பற்றையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றுவதில் மலேசிய தமிழர்கள் தனி இடம் பிடிக்கின்றனர். மலேசியாவில் உள்ள சுல்தான் இத்ரிஸ் கல்வி பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் துறையில் பயிலும் மாணவ மாணவியர் 24 பேர் இணை பேராசிரியர் மனோன்மணி தலைமையில் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த மலேசிய மாணவ மாணவியருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் தமிழ் மொழி சார்ந்து நடைபெற்று வரும் இலக்கிய, இலக்கண மற்றும் சமூகவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை மாணவர்கள் மலேசிய பல்கலைக்கழக மாணவ மாணவியருடன் பகிர்ந்து கொண்டனர். இதேபோன்று கலை இலக்கியம் சார்ந்த தனித்திறன்களையும் கல்வியியல் துறை சார்ந்த ஆய்வுகளையும் மலேசிய மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர். தங்களின் வேரை தேடிய இந்த பயணம் நெகிழ்ச்சி ஏற்படுத்துவதாக கூறுகிறார் இணை பேராசிரியர் மனோன்மணி.
3: நாங்கள் எங்கள் நாட்டில் விடுதிகளாக இருந்து பேர்களை தேடி வந்தோம். இங்கு எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விருந்தோம்பலும் அன்பும் அரவணைப்பும் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் கிடைத்தது என்றே கூற வேண்டும். நாங்கள் மிகவும் பெருமிதம் அடைகிறோம். இந்த இணைப்புக்கு காரணமாக அமைந்தது ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய தாய்மொழி, அதுதான் தமிழ். தமிழ் தான் நம்ம அனைவரையும் இணைக்கும் பாலமாக இருந்து போகும் இடமெல்லாம் அனைவரும் எங்களை வரவேற்று அரவணைக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம், மூல காரணம் நம்முடைய தாய்மொழியான தமிழ் என்பதை மிகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: விருந்தோம்பலில் தமிழர்களுக்கு ஈடு இணை யாரும் இருக்க முடியாது என்பதை தாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டதாக மலேசிய மாணவ மாணவியர் தெரிவித்தனர்.
4: தமிழ்நாட்டோட உபசரிப்பு தமிழ்நாட்டோட உபசரிப்பு தான், அதோடைய சிறப்பு எங்குமே இல்லை. சங்க இலக்கியம் குறித்து, பக்தி இலக்கியம் குறித்து, நாட்டுப்புறவியல் நிறைய தலைப்புகள் இருந்துச்சு. அதே போல எங்களுடைய மாணவர்களுடைய தலைப்புகளும் பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுடைய கேள்விகளும் சில அவங்க மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் நான் நம்புறேன்.
5: மாணவர்களுக்காக எப்படி வந்துட்டு தமிழ் மொழி வந்து இன்னும் சுலபமான மொழியில வந்துட்டு படித்துக் கொடுக்கலாம் சொல்லி இந்த மாதிரியான வேறுபாட்டை பார்க்க முடிஞ்சிச்சு.
2: நொடிக்கு நொடி மாறும் தொழில்நுட்பம் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து விட்டது. எனினும் உள்ளத்தின் உவகையையும் தாய்மொழி மீதான ஆர்வத்தையும் இது போன்ற சந்திப்புகளும் கலந்துரையாடல்களும் மட்டுமே மேம்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மையாகும்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்ய மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நிலக்கரி பற்றாக்குறை உள்ள அனல் மின் நிலையங்கள் அனைத்தும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் மின்துறைக்கு தேவையான ஒட்டுமொத்த நிலக்கரி தேவையை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக பூர்த்தி செய்ய மத்திய நிலக்கரி அமைச்சகமும் கோல் இந்தியா நிறுவனமும் முழு அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளது. துப்புரவு தொழிலாளர்களின் கண்ணியம், பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்வதில் மத்திய அரசு தொடர்ந்து முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் நமஸ்தே திட்டம் குறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் விரிவாக பகிர்ந்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இயந்திரங்களை இயக்குவதற்கான சிறப்பு பாதுகாப்பு பயிற்சிகள், தனிநபர் பாதுகாப்பு உபகரண தொகுப்புகள் மற்றும் விரிவான மருத்துவ காப்பீட்டு வசதிகள் ஆகியவை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில் வாய்ப்புகளும் நவீன துப்புரவு உபகரணங்களை வாங்குவதற்கு குறைந்த வட்டியில் கடன்கள் வழங்கப்படுவதாகவும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக துப்புரவு பணிகளில் மனிதர்களுக்கு பதில் இயந்திரங்களை பயன்படுத்துவதே நமஸ்தே திட்டத்தின் நோக்கம் என்றும் அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். ஆய்வக ஆராய்ச்சி மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வெறும் காகிதத்தோடு நின்றுவிடக்கூடாது என்றும் அவை வணிக ரீதியாக சந்தைக்கு சென்றடைய வேண்டும் என்றும் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442986003 மற்றும் 0442984873355. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய இருப்பவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பி. சரவணன் அவர்கள்.
4: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய அறிவிப்பாளர் புவனேஸ்வரி சொன்னது போல் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வாரந்தோறும் திங்கட்கிழமை என்று இரவு 8:15 முதல் 8:45 வரை அரை மணி நேரம் ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று பயன்பெறலாம், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். விவசாயம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்யலாம். மற்றவர்களுக்கு உபயோகரமான கருத்துக்களை நீங்கள் இங்கு பதிவு செய்யலாம். தொடர்புக்கு தொலைபேசியின் 0444 இது இணைப்பின் 2986003 மற்றொரு எண் 2498-73-55 இந்த எண்ணில் தொட்டு வாருங்கள். நிகழ்ச்சியை இணையும் முதல் நேயர் யார்? வணக்கம். இணைப்பில் ஏதோ ஒரு சிரமம். அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம். யாருங்க?

0: வேளச்சேரியிலிருந்து பிரேமா பேசுறையா?
1: பிரேமா சொல்லுங்கம்மா. பிரேமாமா,
0: நிறைய செடி வச்சிருக்கோம் கார்டன்ல. செடிகள் நிறைய வச்சிருக்கோம்.
1: சரி,
0: கீரைகள் வச்சோம்னா அது வந்து நிறைய விதைகள் வந்து எறும்பு எடுத்துட்டு போயிடுது. கீரை வச்சோம்னா எறும்பு ஃபுல்லாவே எடுத்துட்டு போயிடுது.
1: சரி,
0: அதனால அந்த கீரைகள் என்னால சரியா வளர்க்க முடியல. மத்த செடிகள் எல்லாம் ஓரளவுக்கு வருது.
1: சரிங்க,
0: இது சரியா வரமாட்டேங்க. அதுக்கு ஏதாவது
1: சொல்லலாமா? இது தொட்டி செடியா அல்லது நீங்க தரையில வச்சு வளர்க்கறீங்களா?
0: தொட்டிலதான்.
1: தொட்டிலதான். பொதுவா வந்து இந்த எறும்புகள் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஈரத்தை நாடி வரும். வெயில் அதிகமாக இருந்தால் எங்கு ஈரம் கிடைக்குதோ அங்கே ஈரம் இருக்கிற இடத்துக்கு இந்த எறும்புகள் வரும். இந்த மாதிரி எறும்புகள் வரும்போது நீங்கள் ஒன்று செய்யலாம். முன்னாடிலாம் டிடிடி 10% பவுடர், பிஹெச்சி 10% பவுடர் இதெல்லாம் விற்பனை ஆனது. இதெல்லாம் நெருப்பெரும்பு அல்லது எறும்பு மருந்துன்னே சொல்லுவாங்க. உரக்கடையிலையும் கிடைக்கும், மளிகை கடையிலையும் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அதெல்லாத்தையும் இப்போ அரசாங்கம் பேன் பண்ணிடுச்சு. பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப அதிக விஷமுள்ள மருந்துகள் அவை பயன்படுத்தக்கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பவர் குறைவான மருந்துகள், இதில் என்ன சின்ன திருடனா பெரிய திருடனா நீங்கள் என்ன திரும்பி ஒரு கேள்வி கேட்டுறாதீங்க, கொஞ்சம் பவர் கம்மியான மருந்துகள், இதே நெருப்பு எறும்பு மருந்துன்னு கிடைக்குது, உரக்கடையிலே கிடைக்குது, லிண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மருந்து கிடைக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா எறும்புக்கான மருந்து பவுடர் இருந்தால் கொடுங்கன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் எங்கெல்லாம் எறும்புடைய நடமாட்டம் இருக்கோ அங்கெல்லாம் அதை லேசாக தூவி விடுங்க. எங்கே இருக்குதோ, எல்லாம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ஒரு நம்ம கை வச்சுட்டு, நமக்கு கையில் கூட படாமல் மே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு மூடிட்டு, கையில் போட்டு மூடிக்கிட்டு அதுலேருந்து அப்படியே லேசாக தூவி விடுங்க. லேசாக தண்ணியை பாய்ச்சிட்டு அதுக்கு மேலே கூட அந்த பவுடரை தூவி விடலாம். அப்போ நல்லா போய் அந்த ஈரத்தில் பிடிச்சிக்கும். அப்போ அந்த எறும்புனுடைய நடமாட்டம் குறையும், எறும்பு வராமல் போகும், செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பண்ணலாம் நீங்கள்.
0: நன்றி,
1: ரொம்ப நன்றிங்கம்மா. பிரேமாம்மா வேளச்சேரியிலேருந்து. அடுத்த நேயர், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஹலோ ஃபார்மர்ஸ். இப்போ இவங்க கேட்டது போல நீங்களும் கேள்விகள் கேட்கலாம். கேள்வி கேட்டு எங்களிடம் நீங்கள் விடைபெறலாம், அல்லது உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணலாம். அந்த மாதிரி வரக்கூடிய அடுத்த நேயர் யார், அங்கிருந்து வரட்டும். இப்போது ஒரு சில இடங்களில் நமக்கு மழை கிடைக்குது, ஒரு சில இடங்களில் மழை இல்லை, வெயில் அதிகமாக இருக்குது. நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. யார், வணக்கம். இந்த நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு சில தகவல்கள் அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி ராத்திரி 10 மணி வரைக்கும், 7ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா, மிதமானது முதல் கொஞ்சம் மழை அதிகமாக, அதில் தண்டர் ஸ்டாம் வேறு இருக்கும், லேசாக இடி மின்னல் கூட இருக்கலாம். எங்கே? மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் லேசான மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு தகவல். வணக்கம், அடுத்த நேயர் வந்துட்டாங்க. யாரு?
2: வணக்கம், நான் துறைப்பாக்கத்துல இருந்து பேசுறேன்.
1: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: பத்மா.
1: பத்மா, முதல்ல நாங்க பிரேமா மாவை பார்த்தோம், இப்ப பத்மா மாவை பாக்குறோம். அது எப்படிம்மா? அந்த முதல்ல வேளச்சேரி, அடுத்தது துறைப்பாக்கம், அதுக்கு அடுத்தது வந்து அப்படியே நாவலூர் போயிடுவாங்களா? பாப்போம் யார் வர்றாங்கன்னு பாப்போம். சரி, உங்க கேள்வி.
2: ஆமா, நான் வந்து சின்னதா, நாங்க அபார்ட்மெண்ட்லதான் இருக்கோம், ஒரு 6 வீடு 6 வீடு இருக்கிற அபார்ட்மெண்ட்லதான் இருக்கும். பட் நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்ல சைட்ல வந்து தோட்டம் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன்.
1: சரி,
2: அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாழை இதெல்லாம் இருக்கு, ஆனா ஒரு 5 குளம் 6 குளம் விட்டது. அதுக்கப்புறமா அந்த வாழை வந்து வளரவே இதுவாக மாட்டேங்குது. வேற எந்த நர்சரி யாரு கூப்பிட்டாலுமே வந்துட்டு வேற செடி கொண்டு வந்து பைசா வாங்கிக்கிறாங்களே தவிர எந்த செடியும் அதுக்கப்புறம் வளரவே மாட்டேங்குது.
1: நீங்க வச்சிருக்கிற செடி கொடிகள்லாம் வந்து தொட்டில வச்சிருக்கீங்களா, அல்லது
2: நீங்க
1: இப்ப வாழை வச்சிருக்கீங்க?
2: வாழை வச்சிருக்கேன், மாதுளை, கொய்யா, அப்புறம் இது இருக்கு, செடி, பூச்செடி இருக்கு, மல்லிச்செடி இருக்கு, செம்பருத்தி இருக்கு,
1: நிறைய வச்சிருக்கீங்க. அப்ப நிறைய இடம் இருக்கோ, அல்லது நெருக்கமா வச்சிருக்கீங்களா?
2: இல்ல, நாங்களே கொஞ்சம் இடம் பண்ணி பிளாட்ல எல்லாருமே ஓரளவுக்கு
1: ஒற்றுமையா
2: இருந்ததுனால, எல்லாருக்கும் செடி வைக்கிற ஆசை இருந்ததுனால சிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு நாங்களே வச்சிட்டோம்.
1: இதுல வந்து இப்போ ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நிறைய

0: இடைவெளி இருக்கணும். வாழைக்கு வண்டியோட இடைவெளி வேணும். ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழையும் இருந்துச்சுன்னா அதுக்கு அதில் ஒரு சின்ன வண்டி ஓடுற அளவுக்கு ஒரு 10 அடியாச்சும் கேப் இருக்கணும், அல்லது ஒரு 8 அடியாச்சும் கேப் இருக்கணும். ஒன்று, நீங்கள் வாழை வச்சுட்டீங்க, முதல்ல எத்தனை முறை கொலை தள்ளுச்சு?
1: அது ஒரு 3-4 தடவை தள்ளுச்சு.
0: அதுக்கப்புறம் வரல?
1: அதுக்கப்புறம் கண்ணு விட்டுட்டே இருந்துச்சு, கண்ணு விட விட ஒரு ஒரு கண்ணுலையும் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த கண்ணு விடல.
0: இப்போ நீங்கள் வச்சிருக்கிற அந்த வாழை குத்துல இப்போ எத்தனை கண்ணு இருக்கு?
1: அதுல ஒரு 2 இல்ல 3 கண்ணு இருக்கு.
0: ஒன்னே ஒன்னு வச்சுக்க போறோம், ஒன்னு அது கூட இன்னொன்னு தாய் வாழை ஒன்று இருக்கணும், அது பக்கத்தில் ஒரே ஒரு வாழை கண்ணு மட்டும் விடுங்க, மற்ற எல்லாத்தையும் குத்தி விடுங்க. இருக்கக்கூடாது. இப்போ நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான் இது. ஒரு இடத்துல ஒரு ஆள் நிற்கலாம், நெருக்கி பிடிச்சி 2 ஆள் நிற்கலாம், ஒருத்தர் காலில் ஏறி இன்னொருத்தர் காலில் நின்றுக்கிட்டு 3 பேர் நிற்கலாம், அதுக்கு மேலே நிற்க முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி தான் வாழைக்கும். ஒன்று இன்னொன்று, நீங்கள் பாட்டி வாழையை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா புடக்கண்டு வந்துக்கிட்டே இருக்கும் பக்கத்தில், பண்ணி பல குட்டி போடுற மாதிரி. அப்போ உங்களுக்கு அந்த புடக்கண்டு வர வர என்ன ஆகுனா, இந்த நீங்கள் ஏற்கனவே விட்டுருக்கீங்க பாருங்கள் தாய் வாழை, அது சரியாக வளராது, அப்படியே நரைச்சிக்கிட்டு நிற்கும். வளராது. ஏன்னா அதுக்கு தேவையான சத்துக்களை அது மட்டும் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிற புடகண்ணு எல்லாம் எடுத்துக்கிட்டே
1: இருக்குல்ல.
0: அப்போ எப்படி இப்போ நான் எனக்கு 4 இட்லி வேணும், நான் மறுபடியும் அதே மாதிரி உதாரணம் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆளுக்கு 4 இட்லி வேணும், என் கூட இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் ஆளுக்கு ஒரு ஒரு இட்லி எடுத்துக்கிட்டா என் பசி எப்படி போவோம், அவங்க பசி எப்படி போவோம்?
1: கரெக்ட்.
0: அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாழை பக்கத்தில் இன்னும் ஒரே ஒரு வாழைக்கண்ணு தான் விடணும்.
1: சரி.
0: மற்ற எல்லாத்தையும் குத்தி விட்டுக்கிட்டே இருங்க, சின்ன பாறை வச்சுட்டு குத்தி விட்டிங்கன்னா வராது, கட் பண்ணி விட்டிங்கன்னா துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும்.
1: ஓகே.
0: கட் பண்ணாமல் குத்தி விட்டுக்கிட்டே இருங்க, வராது. அது மாதிரி இப்போ இந்த தாய் வாழை கொலை விட்ட பிறகு பக்கத்தில் ஒரு வாழைக்கண்ணு விட்டுருக்கீங்க பாருங்கள், அது கொலை விடுறதுக்கு அனுமதிக்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வைக்கணும். ஒன்று. இன்னொன்று, இந்த வாழைக்கண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வீட்டு தோட்டத்தில் சுற்றி இருக்கிறக்கூடிய எந்த கன்றுகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான அளவுக்கு சத்துக்களை நம்ம கொடுக்கணும். இயற்கை ஏறு கொடுக்கலாம், சாணிக்கு குப்பை கிடைச்சின்னா கொடுக்கலாம், மண்புழு உரம் கிடைச்சினா கொடுக்கலாம், வேப்ப முன்னாக்கு கிடைச்சின்னா, வேப்ப முன்னாக்கு கிடைக்கும் காசு கொடுத்து வாங்கி போடலாம், மண்புழு உரம்லாம் கிலோ 10 ரூபா 12 ரூபாய்க்கு நல்ல மண்புழு உரம்லாம் கிடைக்குது, அதை வாங்கி போடலாம். இந்த மாதிரி சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு
1: ஒண்ணுல
0: சொல்லுங்க,
1: இந்த உரம் இந்த பூச்சி மருந்து இதுக்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்டோட இதுன்னு ஒண்ணு இருக்கு, நான் எப்படி யாரை அப்ரோச் பண்ணணும், எப்படி வாங்கணும்? இல்ல,
0: இந்த மாதிரி உரங்கள்லாம் நீங்க உங்க பகுதியில் ஏதாச்சும் உரக்கடை இருந்துச்சுன்னா நீங்க உரக்கடையிலே கேட்டு வாங்கிக்கிங்க, நல்லதா இருக்கும், நல்ல உரக்கடையை நம்பிக்கையான இடத்துல வாங்கிக்கிங்க. அரசாங்கம் வந்து உங்களுக்கு எந்த உரத்தையும் வந்து சப்ளை பண்றதில்லை, கடை வச்சு சப்ளை பண்றதில்லை. இப்போ கிராமப்புறங்கள்னு வச்சுக்கலாம், கிராமப்புறங்களில் நீங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கூட்டுறவு சங்கங்கள்லாம் இருக்கும், அங்கே வந்து உங்களுக்கு உரம் மட்டும்தான் கிடைக்கும், ரசாயன உரம் கிடைக்கும், இயற்கை உரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: ஓகே.
0: அதனால் நீங்கள் இயற்கை உரமோ அல்லது மண்புழு உரமோ அல்லது வேப்பம் முன்னாக்கோ இதெல்லாம் வந்து நீங்கள் தனியார் உரக்கடைகளில் நம்பகமான இடங்களில் சொல்லி தான் வாங்கணும்.
1: சரி சரி.
0: ஆ, அந்த மாதிரி வாங்கி போடுங்க. அந்த மாதிரி இயற்கையான உரங்களை போட்டிங்கன்னா தான் இது எடுத்துக்கிட்டு நல்லா வளரும், அது எந்த பயிராக இருந்தாலும் சரி. நீங்க ஏகப்பட்ட கண்ணு வச்சிருக்கீங்க, வாழை, மாதுளை, கொய்யா, அப்புறம் செம்பருத்தி, இன்னும் நிறைய சொல்றீங்க.
1: ஆமா, சீதா மரம், அது மரம் மாதிரி நிக்குது, ஆனா அதுக்கு வந்து இன்னும் இது பத்தல.
0: எவ்வளவு நாள் ஆச்சு சீதா கண்ணு வச்சு? சீதா பழம்
1: கண்ணு வச்சு ஒரு வருஷமே ஆயிருக்கும், இன்னும் கண்ணு விடல.
0: ஒரு வருஷம் தானே ஆகுது. எந்த பழமர கன்றா இருந்தாலும் அது பூக்கள் விடுறதுக்கும் காய்கள் விடுறதுக்கும் காய்கள் கனியாக மாறுவதற்கும் நம்ம 2-2.5 வருஷம் காத்திருக்கணும். அது வரைக்கும் அதை பூத்தாலும் அதை கிள்ளி விட்டுறணும்.
1: ஓ சரி சரி.
0: அப்போதான் அது 2.5 வருஷத்தில் தன்னை நல்லா நிலை நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அது பூக்கள் காய்கள் கனிகள் கொடுக்குறோம், அப்போ தான் அது சரியாக இருக்கும். இல்லாட்டா பிஞ்சரப்படுத்துதுன்னு
1: சொல்லுவாங்க
0: நம்ம சொல்லுவோம் இல்லை கிராமத்தில், இது என்ன பிஞ்சரப்படுத்துது மாதிரி இருக்குது அப்படிம்போம் இல்லை. நிறைய பேசுகிற பிள்ளைங்கள பார்த்துட்டு, இல்லது அதிகமாக பேசுகிற பிள்ளைங்கள, அதிகமாக ஆர்வம் காய்க்கிற பிள்ளைங்கள அது மாதிரி சொல்லுவோம், அது மாதிரி அது. அதனால் பிஞ்சில பழுக்க அனுமதிக்கக்கூடாது. சரிங்களா?
1: சரி,
0: நன்றி.
1: இப்ப மருதாணி எப்படி சார் வைக்கணும்? குச்சி மட்டும் வச்சா?
0: குச்சி வச்சாலே வந்துருமே, குச்சி வச்சாலும் வரும். மருதாணி எங்க இருக்குதோ அங்க கீழே பாத்தீங்கன்னா முளைச்சிருக்கும் கண்ணு.
1: அது முளைச்சிட்டு வரல, அது மரம் மாதிரி வந்துட்டு அப்புறம் அது ஒரு மாதிரி மேல ரொம்ப சாஞ்சிருக்குன்னு யாரும் வெட்டி விட்டாங்க, அது மொத்தமா மரமே பட்டுருச்சு.
0: நீங்க
1: எடுத்துட்டோம்,
0: எடுத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன கிளை, ஒரு 2 அடி 3 அடியில் இருக்கிற நல்ல முத்தின கிளையா பார்த்து கொண்டாந்து வைங்க, நிச்சயமா வரும். நிறைய இடத்துல இந்த மருதாணி மரம் இருக்கும், எங்கேயாச்சும் போகிற இடத்துல பாருங்கள் மருதாணி மரம் இருக்கும், அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மருதாணி கண்ணு இருக்கும்.

0: அந்த மாதிரி கண்ணை இந்த மாதிரி மழை பெய்யக்கூடிய நேரங்களில் வேரோட புடுங்கி கொண்டாந்து உங்கள் இடத்துல வச்சுருங்க, நல்லா வளர்ந்துடும். மருதாணியும் சரி துளசியும் சரி, நீங்கள் ஒரு கண்ணு வச்சுட்டிங்கன்னா போகிறோம், பல கண்ணு அது பாட்டி முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அடியில். ஆமாம், ஏன்னா அந்த விதை விழும், விதை விழுந்த இடத்துலேருந்து கண்ணு முளைக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம். மருதாணி எதுக்கு வைக்க, எது கேட்குறீங்கம்மா?
1: மருதாணி பிடிக்கும், அதனால எப்பயுமே முதலையே நான் வச்சிருந்தேன். அது நல்ல மரமா வந்து நிறைய பேருக்கு இலை கொடுத்துருக்கேன். நாங்களும் அழியழிய வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கும். மருதாணி
0: கையில வச்சுக்கிறது தானே சொல்றீங்க?
1: கையில வச்சுக்கதான்.
0: ரைட், நல்லது. ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ஆர்டிபிஷியல் வந்துருச்சு, கோணை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடற மாதிரி அதையும் கையில பிடிச்சிட்டு நிக்கிறாங்க.
1: நாங்க எனக்கு அது பிடிக்காது. இலையாதான் அரைச்சுதான் வச்சுப்போம்.
0: நல்லது, அது ரொம்ப நல்லது. விரல் சுத்தி இருந்தாலும் அதுக்கு நல்ல மருந்தும் கூடாது.
1: ஆமா,
0: மரக்கிளைகளை வெட்டும் போது என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற வேர் வந்து சிரமப்படாத மாதிரி அதுக்கு ஒரு சின்ன முட்டு கொடுத்து வெட்டணும். அப்பதான் மேல நீங்க அதை வெட்டி விட்டலான்னு வெட்டுவோம். அது வெட்டுற வெட்டில் பார்த்தீங்கன்னா அது துண்டாகுதோ இல்லையோ கீழே வேறு கடந்து ஆடான்னு ஆடும். அப்போ ஆடுச்சுன்னா, வேறு ஆடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே செடி காய ஆரம்பிச்சிடும். கீழே நல்லா காலால் மிரிச்சிக்கிட்டு அப்புறமா கூட ஒரு சின்ன முட்டு கொடுத்து வெட்டினீங்கன்னா அது துண்டாக வெட்டிடலாம். அது மாதிரி கழிச்சு விடும்,
1: வெட்டியிருப்பாங்க. ஆமாம்
0: ஆமாம், வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாங்க, தெரியாமல் செஞ்சுருப்பாங்க எப்பயுமே இதெல்லாம். ஆமாம்,
1: அது வந்து பெரிய மரமா இருந்துச்சு, அது அந்த இடம் அப்படியே காலியா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால சரி ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு.
0: கண்டிப்பா வைங்க, கண்டிப்பா வைங்க.
1: ஓகே,
0: ரொம்ப சந்தோஷமா.
1: ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ,
0: நன்றி. பாருங்க, ரெண்டு பேர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 8:29:35 ஆயிடுச்சு. நாம மழை பத்தியும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அனுப்பின தகவல் பத்தியும் பேசிட்டு இருந்தோம். லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், தேனி, சிவகங்கை, இந்த மாவட்டங்களில் லேசான மழை பெய்வதற்கான, மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். திண்டுக்கல், அப்புறம் மதுரை, அது தவிர விருதுநகர், கள்ளக்குறிச்சி, தேனி, சிவகங்கை, இந்த மாவட்டங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் சார் வந்துக்கிட்டே இருக்காங்க, பேச்சை நிறுத்துங்க சார் அப்படின்னு நம்முடைய புவனேஸ்வரியும் சொல்றாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: திருவள்ளூர் டெல்லி ஐயா.
0: டெல்லி ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: இயற்கையின் தூதுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: திருவள்ளூர்காரருக்கு வணக்கம், வீரராகவற்ற இருக்கிறவருக்கு நாங்க வணக்கம் சொல்லிக்கிறோம்.
2: வைத்திய வீரராக சுவாமி.
0: ஆமா,
2: இப்போ ரெண்டு சகோதரிகள் நல்லா பேசுறாங்க, ரொம்ப ஈடுபாடா
0: பாருங்க எவ்வளவு அவங்க அந்த அவங்க பேச்சுல இருந்தே தெரியுது அவங்க எவ்வளவு அழகா வீட்டு தோட்டம் வச்சிருக்காங்க, பராமரிக்கிறாங்க.
2: அக்கறையா பேசுறாங்க, அது அவங்களோட ஆர்வம் தெரியுது. ஆனா முதல்ல வந்தமா பேசுறாங்க இல்லைங்களா, அது கீரை வித கொஞ்சம் நல்லா அவங்க நிறைய கீறி விடணும் ஐயா, அத நல்லா கீறி விட்டுட்டு தண்ணி விட்டாங்கன்னா அது எடுக்காதுங்க ஐயா. எறும்பு
0: எடுக்காது.
2: ஆமா ஆமா, எனக்கு கொஞ்சம் அதெல்லாம்
0: பிரேமா அம்மா அதை கேட்டு இருப்பாங்க.
2: ஆமா, அது நல்லா கீறி விட்டாங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 inch உள்ள போற மாதிரி நல்லா கிளறி விடணும்.
0: கிளறி விட்டாங்கன்னா அது கீழே போயிடும் வித, அப்ப எறும்பு உள்ள போய் எடுக்காது.
2: மேல தண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா
0: ஆமா
2: அது எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காதுங்க ஐயா.
0: நிச்சயமா, ஆமாங்க.
2: அதே மாதிரி இந்த மாவு பூச்சிக்கு வந்து ரொம்ப இது பண்றாங்கன்னா ஐயா சொல்லுவீங்க அடிக்கடி, அதை ஆரம்பத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுல
0: வரவே வர.
2: ஆமாங்க ஐயா, அது முதல்
0: தான்
2: இதுல பண்ணிட்டோம்னா நம்ம ஒரே ஒரு செம்பருத்தி இருக்கு ஐயா, அது எனக்கு கிலோ கணக்குல போகுதுங்க ஐயா.
0: அடேங்கப்பா.
2: ஆமா, எல்லா இடத்துலயும் சுத்தி மாவு பூச்சி கம்மியா,
0: செம்பருத்தில மாவு பூச்சி எங்கன்னு தேடி வரும்.
2: ஆனா இது வரைக்கும் கிடையாது, நானும் அதை ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி கிள்ளி இது பண்ணிடுவேன். அது நாங்க கொஞ்சம் பயோ ப்ராடக்ட் கொஞ்சம் இதெல்லாம் யூஸ் பண்றேங்க, அதனால எனக்கு அனுபவம். ஆமா
0: ஆமா,
2: அது அது மெயின் வந்து அந்த மாவு பூச்சிக்கு வந்து அதுதான்
0: முதல்ல வரும்போதே கிள்ளி எரிஞ்சிடணும்.
2: ஆமா, ஆரம்பத்துல நம்ம பாக்காத போய் பாழணுங்க, அது மாதிரிதான்.
0: கேட்காத கடனை வீட்டுக்கு வராதும்பாங்க.
2: ஆமா, அது கொஞ்சம் மனக்கடனம். ஆனா இது இயற்கை இல்லையா, நமக்கு அதுதான் ஐயா.
0: ஆமாங்க ஐயா,
2: எவ்வளவுக்கு அதுல கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணோம்னாதான் அது நமக்கு இது போ இதுவா இருக்கும். இதை லாபநாச கணக்கெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா.
0: இதை வந்து ஒரு தொழிலா செய்யாம மனசுக்கு பிடித்ததை ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறோம்.

0: சேவை மாதிரி தான் இது. இது விவசாயம்ன்றதே ஒரு சேவை மனப்பான்மை தான்,
1: சேவை தான் அது. ஆமா
0: ஆமா, அது அதுக்காக தான் எல்லாருமே வணங்குறாங்கல்ல கடவுளுக்கு. அடுத்தபடி அம்மா அவனுக்கு நமக்கு விவசாயம்ன்றப்போ அதுல வந்து இயற்கைக்கு எதிரான போராட்டங்க. அது அது எந்த நேரத்துல கை கொடுக்கும், எந்த நேரத்துல நமக்கு
1: கைவிடும்
0: ஆமா
1: சொல்ல முடியாது.
0: ஆமா, அது பிரதிபலன் வந்து நமக்கு கிடைக்கும்ன்றது நிச்சயம் இல்ல.
1: ஆமா,
0: அதே மாதிரி வரும். ரொம்ப சந்தோஷம் ஐயா, அடுத்தவங்களுக்கு வழியா வாழ்த்துக்கலையா.
1: ரொம்ப அழகா பேசிட்டு அழகா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு எங்க டெல்லி.
0: டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது.
1: ஆமாங்க,
0: நன்றி நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்தபடியா ஒரு பாடல் கொடுப்பாங்களா? கொடுக்குறீங்களா? கொடுத்துருங்க.

0: பாருங்க, ஒரு பாட்டு கூட நம்மளால் போட்டு முடிக்க முடியல. அடுத்த காலர் வந்துட்டாங்க, பேசுறோம். அவங்க தான் முக்கியம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: நாங்க திருநெல்வேலியிலிருந்து ஆனந்தி பேசுறோம்.
0: ஆனந்தி திருநெல்வேலி.
1: ஆமா.
0: அங்க எப்படிமா கேக்குறீங்க? கேட்க முடியுதா?
1: கேக்குதே.
0: எதுல? ஆப்ல கேப்பீங்களா? அடேங்கப்பா, எங்க 100.1 கோல்டு எஃப்எம்க்கு திருநெல்வேலியில் நேயர்கள் இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஆப்பில் கேட்குறாங்க, அதுவும் ஒரு லேடி, ஒரு பெண்மணி கேட்குறாங்கங்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். ஆனந்தி அம்மா என்ன கேள்வி கேட்க போகிறாங்க?
1: எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருக்குது, அது நல்லா நல்லா வளர்ந்து நிறைய பூ பூத்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக மாவு பூச்சியாக இருக்குது.
0: இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெல்லி ஐயா ஒருத்தர் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லியிருப்பாரு, சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் விளக்கமாக சொல்கிறேன்.
1: அதுதான் ஃபுல்லா மாவு பூச்சி வந்து இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு, ஃபுல்லா மாவா இருக்குது இதுல.
0: ஆமா.
1: அதுக்கு என்ன பண்ணலாம் சார்?
0: மாவு பூச்சிங்கிறதுமா எப்ப வெயில் அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் அந்த மாவு பூச்சி வந்துடும். நீங்க என்ன பண்ணணும், செம்பருத்தி, துளசி, நெல் பயிரில் கூட வரும், கொய்யால வரும், சப்போட்டால கூட இது வரும். நீங்க என்ன பண்ணணும், தினமும் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு மாவு பூச்சி ஒன்று உருட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்பயே அதை அப்படியே கிள்ளி எடுத்துருந்து வெளியில் போட்டு காலால் மிதித்து தேய்ச்சி அழிச்சிடணும். பயிரை பார்க்கணும், கடனை கேட்கணும், அப்போ தான் ரெண்டு வீடு வந்து சேரும். அப்படியா? ஃபுல்லாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, கீழே இருந்து 2 அடி விட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கட் பண்ணதை தூக்கி கொண்டு வெளியில் போட்டுடணும், தூரமாக போட்டுடணும், இல்லை முடிஞ்சால் எரிச்சு கூட விட்டுடலாம்.
1: சரி.
0: அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கீழே இருந்து நீங்கள் 2 அடி விட்டுருக்கீங்க இல்லையா, அதில் வந்து நம்ம வீட்டில் கெரோசின் மண்ணெண்ணெய் இருந்துச்சுன்னா பழைய துணியில் லேசாக மண்ணெண்ணெயை நினச்சிக்கிட்டு அந்த தண்டு பகுதியில் அப்படியே தேய்ச்சி விட்ருங்க, அந்த வாசனைக்கு வராது.
1: அது அப்போ புதுசாக வருமா?
0: அப்புறம் புதுசாக உங்களுக்கு இது வரும், கிளைகள் வந்துடும்.
1: சரி.
0: ஏன்னா அது செம்பருத்தி முருங்கை மாதிரி தான், ஒரு போத்தை கொண்டாந்து வச்சிங்கன்னா அதுலேருந்து துளிர் வந்துக்கிட்டே இருக்கும், பூக்கள் வந்துடும். அது மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி தினமும் வீட்டு தோட்டம் என்னென்னலாம் வச்சுருக்கோமோ, என்னென்ன பயிர்கள்லாம் இருக்கோ, என்னென்ன செடி கொடிகள் இருக்கோ, பூக்கள் இருக்கோ, அதை போய் தினமும் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு நடை விட்டுட்டிங்கன்னா செம்பருத்தியில் நீங்கள்

0: மாதிரி தான், ஒன்று தினமும் பார்க்க முடியல விட்டுட்டேங்க நான் அப்படின்றீங்க, அடுத்த நாள் ஒன்று 4 ஆயிடும், 4 8 ஆயிடும், 8 16 ஆயிடும், 16 32 ஆயிடும். ஆமாம், அதனால் தினமும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு மாவு பூச்சி இருக்கும்போது அதை கிள்ளி வெளியில் கொண்டு போட்டு காலால் தேய்ச்சி விட்றணும். ஆமாம், அப்போ
1: தான்
0: ஆ சொல்லுங்க.
1: அதாவது நாங்கள் செடி வந்து தொட்டியில் வச்சுருக்கோம்.
0: என்ன வச்சுருக்கீங்க?
1: எது செடி வந்து தொட்டியில் வச்சுருக்கோம். எந்த செடி வச்சாலும் நீளமாக போய்கிட்டே இருக்கே தவிர சைடில் கிளை வெட்டி வெட்டி விட்டாலும் சைடில் வராமல் நீளமாகவே போய்கிட்டே.
0: நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த செடி வச்சிங்கனாலும் மேலே தாய் குறுத்து வர்ற மாதிரி மேலே வருது பாருங்க, அதை வந்து பிசிறு இல்லாமல் கட் பண்ணி விடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு துளசி செடியே வச்சிருக்கீங்க அல்லது செம்பருத்தியே வச்சிருக்கீங்கன்னு
1: வச்சுக்கோங்க.
0: ரோஸ் ரோஸ் கொடி மாதிரி போயிட்டே இருக்கும் ரோஸ். அதை நீங்க என்ன பண்ணணும், ரோஸ்ல முதல்ல துளிர்ல ஒரு ஒரு பூ வரும். அந்த பூவை பார்த்து நீங்க ஒன்னு பாத்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டு இருக்கிறது அழகு. இல்ல முதல் பூ வந்துருச்சு சாமிக்கு வைப்போமே, சாமிக்கு வைப்போம். இல்ல
1: பூதான் வந்துச்சு,
0: அது வந்த உடனே என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், அந்த பூவை பறிச்சிங்களா?
1: பறிச்சிட்டீங்க.
0: ஆமாம், 8:39 நாம் ஆனந்தி அம்மாட்ட பேசி முடிச்சிட்டோம். திருநெல்வேலிக்காரவங்க அடுத்த நேர் வருவாங்களா? ஆமாம், வரட்டும். ஹாலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. இது இந்திய அரசின் விவசாயிகள் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கக்கூடிய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இது தொடர்புக்கு தொலைபேசியின் 044, இது இணைப்பு எண் 29860037, மற்றொரு எண் 24987355. இந்த ரெண்டு எண்களை நீங்கள் தொட்டு வரலாம், வந்து உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாச்சும் ஒரு நல்ல பாட்டு கொடுப்பீங்களா? முழுசான பாட்டு

ஆகாஷ்வாணி, நேரம் 11:40. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் திரைகானம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைக்கானத்தில் முதலாவதாக டி எம் சவுந்தரராஜன் பி. சுசீலா குரலில் 1000-இல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: She will face Izada Seydan of Kazakhstan in the final. That is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் நாயகன் ஆனந்த் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கிறோம். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்க இருக்கும். மனோ சித்ரா குரலில் தொடர்ந்து பாடல் வரப்போகுது. அதனைத் தொடர்ந்து இளையராஜா கமல்ஹாசன் குரல்களில் பாடல்கள்.

கேட்டு பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில். தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் பாடல்கள்.

ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் முத்தம்மா, கட்டையிலும் வேகாதடி. ஊசி முனை

0: இயற்கை.
1: நள்ளிரவு 1:28 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா ஏ.எம். ராஜா, எஸ் ஜானகி, பி. சுசிலா மூவரின் குரல்களில் தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, தலைமீவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி.

நேரம் 1:52. பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் TM சவுந்தரராஜன் குரலில். தொடர்ந்து TM சவுந்தரராஜன் மற்றும் P. சுசீலா குரலில் பாடல்.

0: மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 பண்பலையில் தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன், சூரியகாந்தி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள்.

0: ஒரு வங்கி கொடியாடு துள்ளும் வாலிபம் ஏங்குது இணையுது இளமையின் புகழ்பாடு.
1: உலகம்

உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து சூரியகாந்தி படத்திலிருந்து பாடல்கள்.

இன்றைய பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் பழையவண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருவல்லக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். இனி லலிதேஸ்ரீ பைரவி ராகம் ஆதி தாளம் தியாகராஜ கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை பழைய வண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. ஆதிபராசக்தி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

0: அருகோயில் இருக்கின்ற தாராபுரம்
1: இங்கு அலங்கார ரூபம் ஆரத்தி தீபம்